0: இந்த போல் மங்கு
1: Sevimli taronalar non-stop. Aynan bizning to'lqinda.